கமு சம்மஹபாபாயோ ஐயோலோ தகின்றே ரோஹாவோ எம்வெக போந்தியோஹாவோன்னோ ஓஹாவோ நாட்டெல வெண்டோய்வோ.